0: அபி ஃபால்ஸ்க்கு பிக்னிக் போயிட்டு வரணா.
1: தேவஸ்தான திஞ்ச பந்த அஜ்ஜத்தாய் கொடியில திந்தண்டு தெத்திலால் தீத்து அக்கணிக்கு ஐங்கடா தண்டனை மயமா மூளைக்கெத்தனை சுறாலு விட்டு பந்துருஞ்சி.
0: மாமி, நாங்க எல்லாம் அபி ஃபால்ஸுக்கு பிக்னிக் போயிடுண்டு. நீங்க மக்கள நோட்டு கைவன் கேட்டது மாமி.
2: ஐயோ, நீங்க மக்கள ஓர் பேஜரவு பாண்டா. நீங்க சாயோட போயிட்டு வாரி.
3: நின்னா
2: எந்த எந்தாச்சி
3: கொடவத்தி படி உற்பது புட்டிது பொற்பாடு நோட்டு
2: இரி பயத்தான பின்னா சென்னை இருட்டுக்கு அம்பட்டை கடிச்சண்டிப்பானா படி கொண்டு. தாத்தா தாத்தா, இது நாங்க எந்த களி கழிப்ப தாத்தா?
0: அம்மாப்பா நீங்களே அண்ணி.
4: நான் டாக்டர் அப்பி தாத்தா.
5: நானர் இன்ஜினியர் அப்பி தாத்தா.
6: நானர் பியூட்டிஷியன் தாத்தா.
2: நோட்டி மக்களே, நீங்க எல்லாரும் பேட்டை கோட்டையில் இஞ்சண்டு நீங்களோட நேரான பத்தி சம்ஸ்கிருதி நீங்க கொத்தில. ஆனா குண்டு நீங்களோட பத்தி குப்பான் தவிர களி களிரி நோட்டனா
7: நாங்க மங்கள களி களிப்பாவையா?
0: ஆச்சேங்கு மங்களத்து பாரு பஃபே உந்து இப்ப கையா.
2: மங்கள களி கழிப்பதென்னோ சரி, ஆனா என்னென்ன கழிப்பிராணி?
4: மங்கள கதை குளிச்சுட்டு பாப்பா பாலை பழம்புவா,
5: மூர்த்த கல்பா உம்பா,
7: காம்பரைக்கு கூட்டுவா.
5: காம்பரை கூட்டினாலும் எந்த பத்தியோயா?
2: அதது மக்களே, மூர்த்த கழுத்தலி ஜன பண கட்டி திப்பலா. ஆனா மங்களக்காரனு மங்கள கர்த்தியோ அழுத்தண்டு லெக்க மடித்து போட்டி கூடதே பத்தி.
0: மக்களே, நீங்கட அவிய லெக்கத்து பாரி தட்டியான கொண்டு நாங்கள காம்பரை கூட்டுதல்லி பணத்தின லெக்க மடித்து பொட்டி குழுவக்கா பொலந்தித்து கோழி கொக்கரை கோத்து.
1: மஜ்ஜனத்துல கூழுக்கு அக்கிடுவோக்கு முரத்து அக்கில சிந்த பொறுக்கணுண்டு பொள்ளவைய அக்கனுக்கு ஒரு கிருமோவும் ஒரு கிருமோவோட கை பிடிச்சுண்டு ஓடி பந்தித்து
2: என்னங்க ராணி மொர்டோ?
5: அவையா அவுக்கு கொடோத்தக்கு அர்த்தாப்புல ஒரு இங்கிலீஷே பரியோ.
2: ஐயோ பாரி அம்மா இல்லி பாரி
3: எந்த எந்த
2: அல்ல இங்கிலீஷ்ல மொர்டத்தனம் எந்தோனோ.
3: ஐயோ டோன்ட் கிரை
2: டோன்ட் கிரை டோன்ட் கிரை பாலு தப்பி டோன்ட் கிரை சக்குலி தப்பி டோன்ட் கிரை.
3: இதங்கு பாலு சக்குலினும் இங்கிலீஷ்ல அண்ணோண்டு காம்பா.
2: பாலு சக்குலிக்கு இங்கிலீஷ்ல எந்தோனோ
3: மின்ன கொத்தின்ட்டு இக்க கொத்தாண்டில்ல பொள்ளவா?
2: கொத்திலேங்கி கை சன்னிலேங்கி காட்டி கொடி.
3: பாலை தப்பி டோன்ட் கிரை சக்குலி தப்பி டோன்ட் கிரை.
2: நீங்க எந்த போண்டு ராணி என்ன? ஐ வாண்ட் டு ட்ரிங்க் வாட்டர். ட்ரிங்க் வாட்டர் என்னக்க எந்தது?
3: நாக்கு கொத்தாண்டில்ல பொள்ளவா?
2: ஆ ஜோய பண்ணாண்ட கூட தந்தை பக்கா நான் பிப்து ஃபார்ம் ஓதி அந்த அண்ணி தைச்சிரல்ல இதே நான் இங்கட பிப்து ஃபார்ம் ரபைனே.
3: பொள்ளவா நீக்கு இந்த முறை நிப்பு சிடுண்டு வல்ல முறை நிப்பு சிடுண்டு வல்ல முத்து விடு பாய். எந்த போண்டு முடி நீக்கு? என்னங்க முடி இச்ச நேர கொட தக்கு பந்தில?
4: மம்மி டாடி அண்ணித்து இங்கிலீஷ்ல மருடண்டு இங்கிலீஷ்ல தளிக்கண்டு தாத்தா வியங்க இங்கிலீஷ் படிச்சிருண்டு அண்ணித்து இந்த வச்ச நட நான் அர்த்தரல.
3: ஓ இகு தப்பா இச்ச சிறியாண்ட பாயிலி எங்கடா பாஷ சத்து போனக்கா எங்கடா கோழி பட்டு கொடவ சம்ஸ்கிருதி உழிவதுண்டா?
2: ஓ காவேரம்ம எங்கட கந்து கருற கூட நங்கக்கு கொடவ தக்கு பறந்து கழிப்ப ஜோக நங்கக்கு இல்ல தாச்சிடலாம். இங்க நாங்க பதுக்கக்காக பதுக்கக்காக
3: அதுங்க எந்தோ குடிப்புக்கு போண்டு வந்துடலாம் அவளு போக.
1: அத்த பாணில அத்த நோட்டின் உள்ள ராஜு குண்ட பக்கம் மக்கெல்லாம் ஓடி போப்பா.
5: ஏ அத்த பாணில் கழிப்பக்கு எச்ச சாயலா?
7: ஏ ராஜு

0: என்னது பாப்பா இது? நீ நின்னத பிளடி ஆட்டு பாட்டுனால நங்கட மக்காக்கு பழப்புச்சுடு. இது என்னது பொடக்க பாட்டு?
1: இது நம்மளாந்து இத்தர களி போற இல்லி நாலு தினம் இஞ்சக்கா மக்க ஃபியூச்சர் இல்லத்தாயிரும்.
2: நாளை நட ஃபாரின் மாமா பாப்பா நாக்கந்து பிரியா போய்த்தே போண்டு.
0: பாப்பா நான் காஸ்தியில பால் போண்டு பாப்பா.
1: நாட ஆஸ்தில நானு மாறுலே பாப்பா. 20 கால தார்க்கா சிங்கி போகி கொட்டிட்டு போப்பி. யூ டோன்ட் வரி மாமா, மாமி நங்கடல் இரடு. பாப்பா நீனு நங்கட கூட இரு பாப்பா.
3: தூ பொற்கியாளே, அர்த்தோழிர பாலு எல்லானும் அர்த்தோழிரா, நங்க இட்டாயி குடுத்தத்துனும் அர்த்தோழிரா, அந்த நங்க தண்டாளு நங்கட சோரை நீருன பாலு மடித்து நீங்க மூந்தாளுக்கு தாத்து இந்து நங்கட இயற்சியில பாலு மாடுக்கு புரட்டி தொழிலா. ஆச்சிங்கொந்து கேனைரடு நாங்க இப்பக்குள்ள பரமனினை சென்ன ஒழுக்கி கோத்தி சரி மாடி அவக்கு 3 தின அவகாசத்தாரி அல்லிச்ச நீங்க ஆஸ்தில பால் தப்பா.
2: 3 தினத்துற மீதா ஒரு கழிக்க நாங்க இல்லிப்ல ஒளி போக்கா.
4: ஐயோ
5: என்ன

0: அக்கனுக்கு அள்ளிக்கு வந்த தாய்
1: எல்லிக்கு போட்டுள்ள நீங்க
2: பேட்டுக்கு
1: என்னங்க
2: பொல்லவா இம்சார தப்பத்தில் மூடி ஓட்ட பக்கத்து சுமாரு சமையாச்சி நோட்டு
1: தூ நீங்கட பாயில நல்ல சரஸ்வதி இல்ல அல்ல நீங்க பால்யத்துல மூடி போட்ட போனது என்ன கம்மியா
2: நான் போட்ட போனங்க நான் புடிப்பக்க நீ ஒளியாத்ததே ஜாஸ்தி
1: நோட்டு நீங்க ஐநாட்ட களி கத்தி எல்லிக்கு போட்டு அந்த மண்ணு
2: பொல்லவா நாளை நங்கட செப்பு குட்டி எல்லாம் போயிருவல்ல போப்பக்குள்ள மக்கெல்லாம் என்னைக்கு களி சாமானு கொண்டு கொடுக்காந்து பேட்டுக்கு போறட்டியே மக்களே எல்லாரும் பாரி அம்மா இல்லே நானு பேட்டுக்கு போறட்டியே நீங்க எல்லாம் எந்த களி சாமானு போண்டு வந்தண்ணி
3: நக்கொரு பாங்குள தாத்தா நக்கொரு புகழி தாத்தா நக்கொரு கேட்டிருப்பில தாத்தா
1: நக்கொரு உத்தலங்க தாத்தா
4: நக்கொரு சட்டை தோக்க தாத்தா
2: நான் பரடா
1: இரி நாக்கு நட மைமக்கக்கு கை தும்ப சாணி பழ எடுத்தன் பாரியாச்சா பெரிய வந்தரி மக்களே நாக்கு பணி உண்டு நீங்க கழிறியாச்சா நான் வப்பி ಬಜ್ಜಂಡು ಜೋರ್ ಮಾಡಿಯಂಡು ಇಪ್ಪ ಎಕ್ಕ ನೋಟಡೆ ಎಂತ ಅನ್ನಡೆ ಬಿಸಿ ಬಿಸಿ ಬಿಸಿ
2: ಅವಯ್ಯ ಅವಯ್ಯ ನಂಗಡೆ ತಿಂಡಿ ತಿಂದು ನೋಟವಯ್ಯ
1: ಮಕ್ಕಳ ಎನ್ನಂಗ ಬೇಜಾರ ಮಾಡಿಸಿಡು ತಾರಿ ತಾರಿ ಎಂತ ಮಕ್ಕಳ ಇದು
4: ಅದ ಗೇರ್ ಕುರು ಅವಯ್ಯ ನೀನೇನಿಲ್ಲ ಕುಟ್ಟಿನ ಈ ತೀಟ ತಿಂದನಕ್ಕೆ ತಿಂಗಂಡು ಅಂದು ತಿನ್ನವಯ್ಯ
1: நல்ல ரசம் உண்டு எந்த மக்களே இது எல்லாம் உரிய உரிய அப்பலா
4: அதா காயவையா
2: அதா பள்ளிர கண்டவையா
1: தோக்கு புற கண்ட அக்காச்சி காய் அது ஈசா மக்களே ஈசா நாக்கு ஈசா தந்துட்டீரல்லா சங்கடப்பா நீர் தரி நீர் சங்கடம்
2: காக்கணா
1: பப்பா மம்மி

0: கர்த்த பலைக்கு ஓங்கேண்டு உப்ப கண்டிலு நிந்தித்திப்ப பொண்ணுனோ, களிசாமான்ற புதுக்கத்து மின்னுவ கண்ணுல காத்தளப்ப பூக்குஞ்சலோ நினைத்தேண்டு பஸ் விழிஞ்ச அஜ்ஜ பெரிய பெரிய மனைர தட்டி போப்பா ஆச்சேங்கி
1: நடந்தேத்து சொஸ்தாச்சி. ஈ உப்ப கண்டில தாருனோ காம்பல் எல்லா வள்ளுவ மக்கள் ஈ உப்ப கண்டிலே காத்தணி பைஞ்சதல்லா. இதன்னுங்க பக்க நடப்பக்க ஓடி வந்துருள்ள
2: பாப்பா, நாங்க காத்துல பாட போன பாப்பா.